தாக்கிட்ட தத்தித்தர்கிடதின் தத்திக்கேண்டாத்தும் தத்திக்கேண்டாத்தும்.